0: ஒரு தேசத்தை தென்மலையாரின் தீரத்தை
1: தென்மலையாரின் தீரத்தை
0: பாதிரத்தி நேரத்தை பக்தா இல்ல சமயத்தை